0: நான்கு மாஜனக்கெல்லாம் இந்த திர புடவு சிரி கார்யக்ரமக்கு ஸ்வாகதம். கஞ்ச வார எழுத்துக்கார சிந்தக பத்திரிகோத்யமி ஐத்தி சண்டா ரமேஷ் உத்தப்பாயின் கூட நடத்தின தக்கு பாக்கனை கேட்டிடல ஆ தக்கு பாக்கிற மின்னத பாக இதுக்கா.
1: இக்க நீங்கள் நடிக்கிறீண்ட சின்னப்பா எங்கள் ஜன்ன மறந்து போயிட்டு இருந்து அக்கலை தக்கு பண்ணுறீரலா இது என்னங்க இந்த நொல்வா
2: இன்னொரு குஷி நான் பொருடு பப்பு கூடாதே சின்னப்பஜ் வாசம் ஒரு பழைய மனைஞ்சத்து கரடத்துல நானு அக்கா ஆந்தோலன பத்திரிகையில கிளத்த வேண்டி பாக்க அள்ளி ஒரு லேக்கன் எழுதுன இந்த ஒரு மல்ல ஜன புட்டுனந்த ஒரு மனை இந்த புத்து போய் நின்று ஆனா சர்க்கார ரஷ்ணை மாடு சங்க சம்ச ரஷ்ணை மாடு எழுதிட்டு தாரும் மண்டை கெடுத்தல இந்த அண்ட அடிப்பாய கூட எல்லாம் புத்து போச்சு நோட்டி 1924 எழுதுனந்த பட்டோல பழமே இடீ தட்சிண பாரதத்துல ஆத்திய ஜானபத கிரந்த அந்த காலத்துல இன்னும் சங்கிரக மாடலோ ஜானபதத்தின சங்கிரக மாடலோ கல்பனே ஜனக்கிஞ்சிட்டுல பரி கொடவக்கல்ல கர்நாடக காய்த்திக்கும் பாரத தட்சிண பாரதத்துல தாருக்கும் இன்னும் ஒரு மாடல் வந்து இன்ட்டுல அந்த காலத்துல சின்ன பஜ்ஜ தாண்ட கரட மனைக்கு குதிரை எல்லாம் அழுப்பிச்சிட்டு ஜனல பாட்டு பக்கார எல்லாம் அழுப்பிச்சிட்டு பந்தித்து பாடு சிட்டித்து சங்கிரக மாடித்து எழுதுனதுண்டல்ல இது பல்ல விஷயம் இது அந்த இந்து எதேங்க நீங்க யூனிவர்சிட்டிக்கு போய் அத்தோ எல்லிக்கேங்க போய் அள்ளி ஆத்திய ஜானபதத்தின அத்தியனம் மடக்க பக்க பப்பதே பட்டோலை பழமே இந்த ஒரு மகான் வக்தி நங்கட கொடவு நங்கட ஒரு ஜனாங்கத்துல புட்டி அதுலும் நாட ஊருல புட்டி ஒரு ஒரு அபிமான பெருத்து ஜனக்கு கம்மி கொத்தே இல்ல இந்து சுமார் ஜனக்கு கொத்தல கரடத்துல எந்த மடிச்சு ஒரு சிறிய ஒரு லைப்ரரிக்கு அங்கட பேத பெச்சிருந்து எல்லாம் ஜனம் மறந்து போச்சு அதே கொடுகல்லத்தை பாரதியும் ஜில்லாயத்தின் தொழுங்கி இந்த எங்கட வல்ல ஸ்மாரக்கை போய்